லாங்கரோய் கிளி ஜூலோ புஜித்தாந்து சந்தோஷி பிறவி தா ஜூலோ புஜித்தாந்து காங்கோலேரி தாம் தாக் பிறவி நே காயா மியா துள்ளேரி தாம் தானே பொந்தா காவி காங்கே தான் நிபன்கே.